சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் டி கே ஜெயராமன் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் வி. ராஜாராம் ஐயர் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். தி டைட்டில் இஸ் சிவசுப்ரபாதம், பிரசன்டட் பை வேதமந்திரம் .com டீம். ஓம் நம சிவாய்.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திரு அஞ்சைக்களம். மலைநாட்டில் உள்ள ஒரே தேவார திருத்தலம் திரு அஞ்சைக்களம். ஸ்ரீவாஞ்சி குளம் என்று மக்கள் பேச்சு வழக்கில் உள்ளமை அறியலாம். பரசுராமர் தம் தாயை கொன்ற பாவம் நீங்க வழிபட்ட திருத்தலம். சேரமான் பெருமாள் நாயனார் ஆண்ட மகோதை எனப்பெறும் கொடுங்கோளூர் அப்பர் பெருமான் திருவாக்கில் வைப்புத்தலமாக வைத்து போற்றப்பெறுதல் காணலாம். சேரமான் பரம்பு என்ற பகுதியில் மிக தொன்மை வாய்ந்த சிவலிங்க திருமேனிகள் உள்ளன. வரலாற்று சிறப்புடைய பகுதிகள் பல இங்கு காண கிடைக்கின்றமை அறியலாம். பச்சை பசேல் என்று எங்கு பார்க்கினும் கண்ணையும் கருத்தையும் கவரும் சோலைகள், நீர்நிலைகளுக்கு இடையில் அஞ்சைக்களத்தப்பர் ஆலயம் உள்ளது. ஏனைய திருக்கோயில்களில் காண்பது போன்ற சிவலிங்க திருமேனி அல்ல இங்கு உள்ள பெருமான். பாதாள கருவாக கருவறையில் தரையை ஒட்டியே நுட்பமாக காணப்படுகின்றார். திருமுடிக்கு சாத்தும் இண்டை மாலையே தரிசனமாகும். ஆதலால்தான் சுந்தரர் பெருமான் இத்திருத்தலத்திற்கு அருளிய இரண்டு திருப்பதிகங்களிலும் திருமுடியை சிறப்பித்து முடிப்பது கங்கை என்றும் தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே என்ற தொடக்கங்களுடைய பாடல்களை அருளிச் செய்தார் போலும். பார்க்க பார்க்க பரவசம் நல்கும் பிரான் அஞ்சைக்களத்தப்பன். மிக தொன்மை வாய்ந்த ஆலயம். சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பாத சிலம்பொலி காட்டிய அம்பலவாணர் சன்னதி ஆலய திருச்சுற்றில் உள்ளது. இம்மூர்த்தியின் பீடத்தில்தான் அஞ்சைக்களத்து சபாபதி என்ற திருநாமம் பொறிக்கப் பெற்றுள்ளது என்று ஆய்ந்து அறிவித்தவர் கோவை சிவக்கவிமணி அவர்கள். ஆடி சுவாதி நன்னாள் வழிபாடு தமிழகத்திலிருந்து குறிப்பாக கோவை மாநகர் அடியவர்கள் மிகச் சிறப்பாக செய்து வருகின்றனர். யானை வந்த மேடை முதலிய இடங்கள் பார்க்கத்தக்கவை. சுந்தரர் பெருமான் வருகையறிந்த சேரமான் பெருமாள் நாயனார், என் ஐயன் அணைந்தான், என ஆளும் அண்ணல் அணைந்தான், ஆரூரில் சைவன் அணைந்தான், என் துணையாம் தலைவன் அணைந்தான், தரணியெல்லாம் உய்ய அணைந்தான் அணைந்தான் என்று அகமகிழ்ந்தவராய் ஆரூரரை வரவேற்று யானை மீது இருத்தி தாமே வெண்கொற்ற கொடை பிடித்து அரண்மனைக்கு எழுந்தருளச் செய்து சீரிய சிங்காசனத்தில் இருத்தி பலவாறு போற்றி துதித்தார். மலைநாட்டகத்துள் பரமர் எழுந்தருளும் பதிகள் பலவற்றைக் கண்ணுற்று தொழுத சுந்தரர் அஞ்சைக்களத்திறைவர் ஆலயம் சென்று வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் என்ற எண்ணம் உடையவராக திருப்பதிகம் விண்ணப்பித்தருளினார். பாசத்தால் கட்டப்பட்ட இவ்வாழ்க்கையை அறுத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு இறங்கிய விமலர் வெள்ளானையை அனுப்பி அழைத்து வர பணித்தனர். கழறிற்றறிவாரை கருதியவராய் யானை மேற் செல்ல சேரமான் பெருமானும் வெள்ளை குதிரைக்கு வித்தகனார் ஐந்தெழுத்து ஓதி விண்படர்ந்து சென்று ஆரூர் அடி போற்றி கைலைக்கு சென்றனர். நொடித்தான் மலைக்கு எழுந்தருளிய காலத்து அருளிய திருப்பதிகம் தானனை முன்படைத்தான் என்பதாம் பண் பஞ்சமம்.

0: திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: Om Namah Shivaya.

0: Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: தேஜினீஸ்வரம் எனப்படும் திருவீழிமிழலை க்ஷேத்திரம் மூர்த்தி ஆறு காடு மலை விமானம் தீர்த்தம் எனப்படும் ஆறு மங்களங்கள் சேர்ந்து ஷண்மங்கள க்ஷேத்திரம் ஆனது. உலகை காக்கும் பொறுப்பை பெற்ற மகாவிஷ்ணுவால் ஏற்படுத்த பெற்றது. யஜுர்வேதத்தின் நடுப்பகுதியான ஸ்ரீருத்ரத்தின் நடுநாயகமாக அமைந்துள்ள நமச்சிவாயா என்ற ஐந்து எழுத்துக்கள் அக்ஷரங்கள் கொண்ட பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சரத்தின் ஒவ்வொரு எழுத்துக்களான முறையே நகாரம் மகாரம் சிகாரம் வகாரம் யகாரம் என்ற

0: ஐந்து எழுத்துக்களிலும் 200 நாமாக்கள் வீதம், மொத்தம் 1000 நாமாக்கள் கொண்டது இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமம். இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமம் மகாவிஷ்ணு எனப்படும் ஹரியால் ஏற்படுத்தப்பட்டதாகும். திருவீழிமேலை க்ஷேத்திரத்தில் மட்டுமே உள்ள சிறப்பு பூஜை இது ஆகும். தெய்வத்தன்மை கொண்ட வீழிச்செடிகள் நிறைந்த வீழிக்காட்டிற்கு வந்த ஹரி விண்ணெழி விமானம் எனப்படும் விமானத்தை கைலாசத்தில் இருந்து கொண்டு வந்து இறைவனை ஸ்தாபித்தார். பூ கைலாசம் எனப்பட்ட இதில் இறைவன் வந்திறங்கிய கோலம் ஸ்வர்காவதரணர் கோலம் எனப்படும். பஞ்சாட்சர சகஸ்ரநாமத்தின் தியான ஸ்லோகம் இதை கூறும். ஹரி அழைத்ததும் காவிரி இரண்டாக பிளந்து அரி சொல் ஆறு என்ற பெயரில் வந்தது. அங்கு தடாகம் ஒன்றை ஏற்படுத்தி தாமரை மலர்களை தோன்றச் செய்தார் மகாவிஷ்ணு. சிவன் ஹரிக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசித்து ஆகாசலிங்கம் எனப்படும் லிங்கத்துள் ஐக்கியமானார். ஹரி 1000 தாமரை மலர்களால் தினமும் இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமத்தால் அர்ச்சித்து வந்தார். ஒரு நாள் ஒரு பூ குறையுமாறு சிவன் திருவுள்ளம் வைத்தார். அப்பொழுது தன் பக்தியை வெளிப்படுத்த ஹரி தனது வலது கண்ணை பிடுங்கி அர்ச்சித்து பூஜையை நிறைவு செய்தார். சிவன் ஹரிக்கு அழகிய கண்ணை அளித்து புண்டரீகாக்ஷன் என்ற பெயரிட்டு அன்புடன் அழைத்தார். மேலும் சலந்தராசுரனை அழித்த பின் தனது வலது பாதத்தில் விளங்கியுள்ள சக்ராயுதத்தை திருவாரூர் தியாகேச பெருமானாக அஜபாநடனம் என்ற திருநடனம் ஆடியபடி காட்சி தந்து வழங்கினார். ஹரி சிவனை குருவாக மதித்து சக்கரத்தை சமர்ப்பிக்க சிவன் அதை 4 முகமுள்ளதாக்கி அதன் பாதி சக்தியை தன்னுள் அடக்கி பாதி சக்தி உள்ளதாக ஹரியிடம் வழங்கினார். கூறதுவாக குறித்து நற்சக்கரம், கூறது செய்து கொடுத்தனன் மாலுக்கு, கூறது செய்து கொடுத்தனன் சக்திக்கு, கூறது செய்து தரித்தனன் கோலமே என்று திருமூலர் திருமந்திரம் இதனை கூறும். ஹரி அர்ப்பணித்த கண்மலர் இன்றும் மாப்பிள்ளை சுவாமியின் திருப்பாதத்தில் உள்ளது. வீழிமிழலையில் உள்ள சக்கரப்பிரதான மூர்த்தியும் கல்யாண சுந்தரரும் சிவனின் 64 மூர்த்தங்களில் இருவர். ஆண்டுதோறும் சித்திரை திருநாளில் முதல் 2 நாட்கள் இந்த வைபவமும், 9 நாள் ஹஸ்த நட்சத்திரத்தில் மகாவிஷ்ணு நடத்திய ரதோத்சவமும் நடக்கிறது. காஞ்சி மகாஸ்வாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இழந்ததை மீண்டும் பெறச் செய்யும் சக்ராயுதம் போல் வாழ்வில் வலிமையுடன் விளங்கச் செய்யும் இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமத்தை பரப்பும் பணியில் எங்களை ஈடுபடுத்தியதை பக்தியுடன் ஏற்று இத்திருப்பணியில் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். ஓம் நம சிவாய.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 53. Thank you.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஸ்வேஜமாச்சேஸ்வரன்யாச்சாத்மோதிகாஸ்வரிஷேயம் புனப்பயம்.

ஏற்றேயம் புனப்பயுஞ்சேற்றோயேற்றோந்தோடு பரிஜாவர்த்தம் தேவாக்கமஸ்தா.

ஆஹ்யேதாதிதமோஸ்மை பிரஜாபதர்காமயதப்ரஜாயேதசகேதன்சாரசராத்ரமவஸ்யக்கமாஹ ராஜாயதயஸ்காமயேதப்ரஜாயேதசத்வாரசராத் ஜயதயதப்ரைவநாயகே ப்ரம்மவாதினாபதம் யஜ்ஞக்காமப்ராயணாயஜ்ஞாதரத்வாரசராத் சப்ரோதப்ரேத்யதயதசக்ஷுஹீமாநேதே.

0: சத்யோஜாத மந்திரா சேல்ஸ் தட். சத்யோஜாதா இஸ் த முகா, ஒன் ஆஃப் தி ஃபேஸஸ் ஆஃப் லார்ட் சிவா. சத்யோஜாத வாமதேவ அகோர தத்புருஷ ஈசான. ஸோ த உபனிஷத் க்ளோரிஃபைஸ் சத்யோஜாதா அண்ட் இட் சேஸ் பவே பவே நாதி பவே. நான் பவா மீன்ஸ் ஆக்சுவலி த கிரியேஷன், ரைட், த காஸ் ஆஃப் கிரியேஷன். மகாதேவா இஸ் த காஸ் ஆஃப் கிரியேஷன். ஸோ டோன்ட் கிரியேட் மீ அகெயின், டோன்ட் புட் மீ இன் டு திஸ் ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அகெயின் ஓ மகாதேவா. நாதி பவே, நாதி, நாதி மீன்ஸ் டோன்ட் புட் மீ இன் டு திஸ் சம்சாரா. பவஸ்யமாம் பவோத் பவாயனம, ஓ பவா, டோன்ட் புட் மீ இன் டு ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத். ஸோ இட்ஸ் லைக் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், யா, இன் ஓ பவா டோன்ட் புட் மீ இன் டு into baba. So like baba means another name of Lord Shiva. Another meaning is that baba means actually the bava sagaram. So don't put me into that. So give me mukti, trimbakam yajamahe. So that's another thing. So baba, so that's about the first verse.
1: Om namah shivaya.
2: You are listening to shivam.org radio, the 24/7 spiritual channel from shivam.org.
1: ஓம் நமஸ்சிவா.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ மஹிம்னா ஸ்தோத்ரா இன் ஹிந்தி, ப்ரெசன்டட் பை சுவாமி ஸ்ரீ தர்மானந்த்ஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: ശിവായ. You're listening to shaivam.org radios, 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
1: shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் எம் எல் வசந்தகுமாரி அவர்கள். ஓம் நமச்சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். தி டைட்டில் இஸ் சிவசுப்ரபாதம், பிரசன்டட் பை வேதமந்திரம் .com டீம். ஓம் நம சிவாய்.

சதாசிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திரு அஞ்சைக்களம். மலைநாட்டில் உள்ள ஒரே தேவார திருத்தலம் திரு அஞ்சைக்களம். ஸ்ரீவாஞ்சிக்குளம் என்று மக்கள் பேச்சு வழக்கில் உள்ளமை அறியலாம். பரசுராமர் தம் தாயை கொன்ற பாவம் நீங்க வழிபட்ட திருத்தலம். சேரமான் பெருமாள் நாயனார் ஆண்ட மகோதை எனப்பெறும் கொடுங்கோளூர் அப்பர் பெருமான் திருவாக்கில் வைப்புத்தலமாக வைத்து போற்றப்பெறுதல் காணலாம். சேரமான் பரம்பு என்ற பகுதியில் மிக தொன்மை வாய்ந்த சிவலிங்க திருமேனிகள் உள்ளன. வரலாற்று சிறப்புடைய பகுதிகள் பல இங்கு காண கிடைக்கின்றமை அறியலாம். பச்சை பசேல் என்று எங்கு பார்க்கினும் கண்ணையும் கருத்தையும் கவரும் சோலைகள், நீர்நிலைகளுக்கு இடையில் அஞ்சைக்களத்தப்பர் ஆலயம் உள்ளது. ஏனைய திருக்கோயில்களில் காண்பது போன்ற சிவலிங்க திருமேனி அல்ல இங்கு உள்ள பெருமான். பாதாள கருவாக கருவறையில் தரையை ஒட்டியே நுட்பமாக காணப்படுகின்றார். திருமுடிக்கு சாத்தும் இண்டை மாலையே தரிசனமாகும். ஆதலால்தான் சுந்தரர் பெருமான் இத்திருத்தலத்திற்கு அருளிய இரண்டு திருப்பதிகங்களிலும் திருமுடியை சிறப்பித்து முடிப்பது கங்கை என்றும் தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே என்ற தொடக்கங்களுடைய பாடல்களை அருளிச் செய்தார் போலும். பார்க்க பார்க்க பரவசம் நல்கும் பிரான் அஞ்சைக்களத்தப்பன். மிக தொன்மை வாய்ந்த ஆலயம். சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பாத சிலம்பொலி காட்டிய அம்பலவாணர் சன்னதி ஆலய திருச்சுற்றில் உள்ளது. இம்மூர்த்தியின் பீடத்தில்தான் அஞ்சைக்களத்து சபாபதி என்ற திருநாமம் பொறிக்கப்பெற்றுள்ளது என்று ஆய்ந்து அறிவித்தவர் கோவை சிவக்கவிமணி அவர்கள். ஆடி சுவாதி நன்னாள் வழிபாடு தமிழகத்திலிருந்து குறிப்பாக கோவை மாநகர் அடியவர்கள் மிகச் சிறப்பாக செய்து வருகின்றனர். யானை வந்த மேடை முதலிய இடங்கள் பார்க்கத்தக்கவை. சுந்தரர் பெருமான் வருகையறிந்த சேரமான் பெருமாள் நாயனார், என் ஐயன் அணைந்தான், என ஆளும் அண்ணல் அணைந்தான், ஆரூரில் சைவன் அணைந்தான், என் துணையாம் தலைவன் அணைந்தான், தரணியெல்லாம் உய்ய அணைந்தான் அணைந்தான் என்று அகமகிழ்ந்தவராய் ஆரூரரை வரவேற்று யானை மீது இருத்தி தாமே வெண்கொற்ற கொடை பிடித்து அரண்மனைக்கு எழுந்தருளச் செய்து சீரிய சிங்காசனத்தில் இருத்தி பலவாறு போற்றித் துதித்தார். மலைநாட்டகத்துள் பரமர் எழுந்தருளும் பதிகள் பலவற்றைக் கண்ணுற்று தொழுத சுந்தரர் அஞ்சைக்களத்திறைவர் ஆலயம் சென்று வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் என்ற எண்ணமுடையவராக திருப்பதிகம் விண்ணப்பித்தருளினார். பாசத்தால் கட்டப்பட்ட இவ்வாழ்க்கையை அறுத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு இறங்கிய விமலர் வெள்ளானையை அனுப்பி அழைத்து வர பணித்தனர். கழறிற்றறிவாரை கருதியவராய் யானை மேற் செல்ல சேரமான் பெருமானும் வெள்ளை குதிரைக்கு வித்தகனார் ஐந்தெழுத்து ஓதி விண்படர்ந்து சென்று ஆரூர் அடி போற்றி கைலைக்கு சென்றனர். நொடித்தான் மலைக்கு எழுந்தருளிய காலத்து அருளிய திருப்பதிகம் தானனை முன்படைத்தான் என்பதாம் பண் பஞ்சமம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: தேஜினீஸ்வரம் எனப்படும் திருவீழிமிழலை க்ஷேத்திரம் மூர்த்தி ஆறு காடு மலை விமானம் தீர்த்தம் எனப்படும் ஆறு மங்களங்கள் சேர்ந்து ஷண்மங்கள க்ஷேத்திரம் ஆனது. உலகை காக்கும் பொறுப்பை பெற்ற மகாவிஷ்ணுவால் ஏற்படுத்த பெற்றது. யஜுர்வேதத்தின் நடுப்பகுதியான ஸ்ரீருத்ரத்தின் நடுநாயகமாக அமைந்துள்ள நமச்சிவாயா என்ற ஐந்து எழுத்துக்கள் அக்ஷரங்கள் கொண்ட பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சரத்தின் ஒவ்வொரு எழுத்துக்களான முறையே நகாரம் மகாரம் சிகாரம் வகாரம் யகாரம் என்ற ஐந்து எழுத்துக்களிலும் 200 நாமாக்கள் வீதம் மொத்தம் 1000 நாமாக்கள் கொண்டது இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமம். இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமம் மகாவிஷ்ணு எனப்படும் ஹரியால் ஏற்படுத்தப்பட்டதாகும். திருவீழிமிழலை க்ஷேத்திரத்தில் மட்டுமே உள்ள சிறப்பு பூஜை இது ஆகும். தெய்வத்தன்மை கொண்ட வீழிச்செடிகள் நிறைந்த வீழிக்காட்டிற்கு வந்த ஹரி விண்ணிழி விமானம் எனப்படும் விமானத்தை கைலாசத்தில் இருந்து கொண்டு வந்து இறைவனை ஸ்தாபித்தார். பூ கைலாசம் எனப்பட்ட இதில் இறைவன் வந்திறங்கிய கோலம் ஸ்வர்காவதரணர் கோலம் எனப்படும். பஞ்சாட்சர சகஸ்ரநாமத்தின் தியான ஸ்லோகம் இதை கூறும். ஹரி அழைத்ததும் காவிரி இரண்டாக பிளந்து அரி சொல் ஆறு என்ற பெயரில் வந்தது. அங்கு தடாகம் ஒன்றை ஏற்படுத்தி தாமரை மலர்களை தோன்றச் செய்தார் மகாவிஷ்ணு. சிவன் ஹரிக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசித்து ஆகாசலிங்கம் எனப்படும் லிங்கத்துள் ஐக்கியமானார். ஹரி 1000 தாமரை மலர்களால் தினமும் இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமத்தால் அர்ச்சித்து வந்தார். ஒரு நாள் ஒரு பூ குறையுமாறு சிவன் திருவுள்ளம் வைத்தார். அப்பொழுது தன் பக்தியை வெளிப்படுத்த ஹரி தனது வலது கண்ணை பிடுங்கி அர்ச்சித்து பூஜையை நிறைவு செய்தார். சிவன் ஹரிக்கு அழகிய கண்ணை அளித்து புண்டரீகாக்ஷன் என்ற பெயரிட்டு அன்புடன் அழைத்தார். மேலும் சலந்தராசுரனை அழித்த பின் தனது வலது பாதத்தில் விளங்கியுள்ள சக்ராயுதத்தை திருவாரூர் தியாகேச பெருமானாக அஜபாநடனம் என்ற திருநடனம் ஆடியபடி காட்சி தந்து வழங்கினார். ஹரி சிவனை குருவாக மதித்து சக்கரத்தை சமர்ப்பிக்க சிவன் அதை 4 முகமுள்ளதாக்கி அதன் பாதி சக்தியை தன்னுள் அடக்கி பாதி சக்தி உள்ளதாக ஹரியிடம் வழங்கினார். கூறதுவாக குறித்து நற்சக்கரம் கூறது செய்து கொடுத்தனன் மாலுக்கு கூறது செய்து கொடுத்தனன் சக்திக்கு கூறது செய்து தரித்தனன் கோலமே என்று திருமூலர் திருமந்திரம் இதனை கூறும். ஹரி அர்ப்பணித்த கண்மலர் இன்றும் மாப்பிள்ளை சுவாமியின் திருப்பாதத்தில் உள்ளது. வீழிமிழலையில் உள்ள சக்கரப்பிரதான மூர்த்தியும் கல்யாண சுந்தரரும் சிவனின் 64 மூர்த்தங்களில் இருவர். ஆண்டுதோறும் சித்திரை திருநாளில் முதல் 2 நாட்கள் இந்த வைபவமும் 9 நாள் ஹஸ்த நட்சத்திரத்தில் மகாவிஷ்ணு நடத்திய ரதோத்சவமும் நடக்கிறது. காஞ்சி மகாஸ்வாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இழந்ததை மீண்டும் பெறச் செய்யும், சக்ராயுதம் போல் வாழ்வில் வலிமையுடன் விளங்கச் செய்யும் இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமத்தை பரப்பும் பணியில் எங்கள்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 53. Thank you.

தசமஸ்மபியம் வசுவித்தாமம் அக்னே சம்ராலபித்யும்னமபிசஹ ஆயச்சஸ்வா அயமக்னிர் க்ரஹபாதிர்கார்ஹாபத்யஃ ப்ரஜாவான் வசுவித்தாமஹ அக்னே க்ரஹபதேபித்யும்னமபிசஹ ஆயச்சஸ்வா க்ரஹாமாபீபீதமாவேஏபத்வமூர்ஜம் பிப்ராத ஏமாசி ஊர்ஜம் பிப்ரத்வஸ்ஸுமனா அஸ்ஸுமேதா க்ரஹாநைமிமனா சாமோதாமானஹ ஏஷா ஆமத்யேதி ப்ரவசன்யேஷு ஸோ மனசோ பஹுஹு க்ரஹா.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: நைன் தனுவாக்கம் ஆஃப் ருத்ரம் ஹென்ஸ் பை சேயிங் தேவானாகம் ஹிருதயம் ஹி இஸ் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் த லிவிங் அண்ட் இஸ் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் த தேவாஸ் டூ ஸ்துகி ஸ்ருதம் கர்த்த சதம் யுவானம் மிருகண்ண பீமமுபஹத்ம முக்ரம் மிருடா சரித்ரே ருத்ரஸ்தபானோ அண்யந்தே அஸ்மின் நிவபந்து சேனா ஹி ரிசைட்ஸ் இன் த ரெசஸ் ஆஃப் தி ஹார்ட் ஆஃப் ஆல் த லிவிங் என்டிட்டீஸ் அண்ட் ஆல்சோ ஹி இஸ் டிஸ்கிரைப்ட் இஸ் பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகம் is present in the Upanishads. So we saw he is very special, right? So that's one of the names, Pravaro. Pravaro means he is very special. Because he is the Lord of the universe and he has relationship with every Jivatma. So Sarvatma, who is the soul of every being. And also, it also describes, the Upanishads go on to describe, where does he reside actually? Padmakosha pratikashakam hridayam chapyato mukam ado nishtyavidasyante nabhyam uparitishtati. Nabhya, ado nishtya, nishtya means larynx, below the larynx, and nabhyam uparitishtati, he is above the navel and below the larynx, he is present in that place, near the heart. Jwalamala kulambati, very beautifully it describes. We'll be seeing I'm going to relate that, you know, how is he present in the heart of all the living entities with another name that is present, that is going to come. Sarvatma. So he is present as the soul of the universe. Vishvatma, he is also present as the soul of the universe and also he is present as the soul of every being and also the devas like Brahma, Narayana and Indra. Sarva Vikyata, who is famous everywhere. So the reason is that, so like, he is the giver of Aishwarya. He is the supreme reality, that is one thing. And also he is described as the giver of Aishwarya to everybody including the Devas. Rigvedam, 5th canto, 3rd chapter, 3rd verse says, Tavashriye maruto marjayanta rudrayatte janima charuchitram padam yad vishnor upamamnidayi tenapasi guhyam namagonam. As we have discussed many times, every Vedic verse should be understood with a supporting fact from the Smritis. So, for this verse basically says, Vishnu acquired Vaikuntha, the post of being Vishnu, by engaging in Shiva Bhakti. And the Upabrahmanam for this is present in the Parashara Upapuranam, 16th chapter, 14, 15 and 16 verses. Dadati sarva jantunam achira deva sattama raudram lingam mahavishnur bhaktyashuddham shilamayam charuchitram samabhyarchya labdavan paramambadam yachalakshmik samakhyata mahavishnushcha vallabha yasya lingam samabhyarchya sampujyaha sarvachetanehi. Brahma acquired Saraswati, Indra acquired Indrani, Narayana acquired Lakshmi by engaging in Shiva Bhakti. Brahma acquired Brahmaloka, Indra acquired Swarga, Vishnu acquired the post of being Vaikuntapati, being Vishnu, by engaging in unflinching devotion to Mahadeva, by worshipping the Shivalinga, doing Shivalinga Upasana and meditating on the form of Mahadeva. So that's why Sarva Vikyata means he is he is famous everywhere. He is the most famous. He is the giver of Aishwarya to everybody. He also gives Aishwarya to Kubera, right? And then sarva vikyata sarva sarvakaro bhavaha sarva, the next name, 10th name, sarvo vai rudrastasmai rudraya namo asto purusho vai rudrasanmaho namo namaha. Sarvo vai rudraha, Mahadeva is present as everything. Purusho vai rudraha, with this only the Purusha Suktam states, Purusha evedagam sarvam. So the Veda Purusha is present as everything. So who is that Veda Purusha? Who is that sarva? Who is actually present as everything? That's what the answer comes. The Upanishad itself gives the answer. Purusho vai rudraha, sarvo vai rudraha. So like it is stated as A is equal to C in Purusha Suktam. And then Mahanarayana Upanishads states that who is that personality who is present as everything and who is present, who is actually that Veda Purusha. So A is equal to B, that is Purusho Vai Rudraha. B is equal to C is Sarvo Vai Rudraha. So from this we can understand that Mahadeva is that supreme Purusha and the Tatparyam of Purusha Suktam, and also who is present as everything. So Sarvak, that's what it says. So he is present as everything and also he is present beyond the universe. Vishwadipo.
1: யோ தேவானாம் பிரபவச்சோத்பவச்ச விஸ்வாதிபோ ருத்ரோ மகர்ஷிஹி.
0: ப்ரெசன்ட் இன் பரகைலாஷா, எட் ஒன்லி பீங் சர்வ்டு பை மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஜீவாத்மாஸ், முக்த ஜீவாஸ். சர்வகரோ பவஹ, சர்வகரோ த நெக்ஸ்ட் நேம், சர்வகரோ த ஒன் ஹூ டஸ் ஆல் ஆக்ஷன்ஸ். ஸோ சர்வகரோ காரிய மீன்ஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ ஹீ இஸ் டூ த டூயர் ஆஃப் ஃபைவ் ஆக்ஷன்ஸ். வி நோ தட் கிரியேஷன், மெயின்டெனன்ஸ், டிஸ்ட்ரக்ஷன், புட்டிங் த ஜீவாஸ் இன் டு இல்யூஷன், அண்ட் தென் கிவிங் கிரேஸ், லிபரேஷன். பஞ்ச கிருத்யநியந்தாரம் பஞ்ச பிரம்மாத்மகம் பிருகத் பஞ்ச பிரம்மோபசம்ஹாரம் கிருத்வா ஸ்வாத்மனி சம்ஸ்திதா, பஞ்ச பிரம்மோபனிஷத். ஸோ ஹீ இஸ் த டூயர் ஆஃப் ஃபைவ் ஆக்ஷன்ஸ், அண்ட் தென் ஆஃப்டர் டூயிங் த ஃபைவ் ஆக்ஷன்ஸ் ஹீ அலோன் எக்ஸிஸ்ட்ஸ். கிருத்வா ஸ்வாத்மனி சம்ஸ்திதா, ஹீ அலோன் ஹூ எக்ஸிஸ்ட்ஸ் ஈவன் ஆஃப்டர் என்கேஜிங் இன் டூயிங் ஆல் தோஸ் ஃபைவ் ஆக்ஷன்ஸ். ஆஃப்டர் டிஸ்ட்ரக்ஷன் ஹீ ஓன்லி எக்ஸிஸ்ட். அண்ட் தென் தேர் இஸ் அனதர் ரெஃபரன்ஸ், கதருத்ரோபனிஷத், which is also one of the oldest Upanishads, quoted by even Adishankara in his one of the Bhashyams. So Katharudra Upanishad says pancha krityeshwara attributes, this attributes actually the five activities, pancha kritya ishwara, the lord, ishwara means the lord of five actions, you are the lord of five actions. Oh Mahadeva, Katharudra Upanishad says, states that. So that is about sarva karo. And then bhavaha namo bhavaya cha rudraya cha namaksharvaya cha pashupataye cha namo bhava. Uptanuvakam of rudram starts off by saying bhava, who is the cause of creation. That four names itself talks about, again since I talked about the five activities, the uptanuvakam of rudram, the first four names itself describe about the five activities of Lord Shiva. பவாய ச ருத்ராய ச, ருத்ரா மீன்ஸ் ஒன் ஹூ ரிமூவ்ஸ் ஆல் த சாரோஸ், ஒன் ஹூ இஸ் த கிவர் ஆஃப் யூனோ லிபரேஷன். ஷர்வாய ச, ஷர்மா மீன்ஸ் த டெஸ்ட்ராயர், டிஸ்ட்ரக்ஷன். பசுபதயே, ஸோ பசுபதி ஆல்சோ கேன் பி அண்டர்ஸ்டுட் ஆஸ் புட்டிங், தட் இஸ் திரோபாவம் ஆல்சோ, இட் இஸ் ஆக்சுவலி ஹீ இஸ் த ப்ரொடெக்டர் ஆஃப் ஆல் த பசூஸ். ஸோ கிரியேஷன், மெயின்டெனன்ஸ், டிஸ்ட்ரக்ஷன், புட்டிங் த ஜீவாஸ் இன் டு இல்யூஷன் அண்ட் கிவிங் கிரேஸ், ஆல் தீஸ் ஃபைவ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கவர்ட் இன் தீஸ் ஃபோர் நேம்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபோர் நேம்ஸ் ஆஃப் த fifth anuvakam of rudram. So it starts off with bhava. So bhava means who is the source of everything and cause of creation, who is the moola. Moola means the cause, ultimate cause. He doesn't have a cause. Karanam karananam jyata karanam tu dyeyah, the cause of all causes should be meditated upon, that is Mahadeva alone. Atharva shika upanishad states that. And then bhava reminds me of another thing.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆத்மானந்த கிரிஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஓ ஓ ஆதிகுரு பகவான் சங்கராச்சாரிய விரச்சித் தட்சிணாமூர்த்தி கா ஸ்தோத்ர கா பிரசங்க சல் ரஹா ஹை.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ மஹிம்னா ஸ்தோத்ரா இன் ஹிந்தி, பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ தர்மானந்த்ஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.